மலபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியா.

அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றைய பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேர்களே, இன்று ஆயுஷ்மான் பாரத் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்பது ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 5 லட்சம் வரை பணமில்லா இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கும் மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம். ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை பெறலாம். அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணம் செலுத்தாமல் சிகிச்சை பெறலாம். அதாவது பெரிய அறுவை சிகிச்சைகள், இதய சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை மற்றும் சிறுநீரக நோய்களுக்கான சிகிச்சைகள் இதில் அடங்கும். மருத்துவமனை அனுமதிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய செலவுகள் இதில் அடங்கும். அதிகாரப்பூர்வ மை ஸ்கீம் தளம் அல்லது பொது சேவை மையங்களை அணுகலாம்.

நேர்களே, இன்னைக்கு நம்ம சோலை கல்யாணமாகி ஒரு புதிய கூட்டு குடும்பத்தில் நுழைகிற பெண்களுக்கு அங்கே இருக்கிற எல்லா உறவுகளையும் நம்ம அன்பால் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹாப்பி ஃபேமிலி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெண் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது பயமோ தயக்கமோ இருப்பது ரொம்ப இயல்பு தான். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு உறவும் ஒரு அழகான முத்து மாதிரி. அவங்கள எப்படி கோர்க்கணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம்.

பெண்களே, முதல்ல வீட்டோட பெரியவர், அதான் உங்கள் மாமனார், உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற அதே மரியாதையை இவருக்கும் கொடுங்க. காலையில் ஒரு கப் காஃபியோட உடம்பு நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்குற உங்கள் சின்ன அக்கறை அவங்கள உங்கள் சொந்த அப்பாவாகவே மாற்றிடும். அடுத்ததா மாமியார். நிறைய பேருக்கு இவங்களை நினச்சாலே பயம் வரும். ஆனால் அவங்க தான் அந்த வீட்டை வருஷ கணக்காக வழி நடத்தினவங்க. அதனால் சமையல்லையோ இல்லை வீட்டு நிர்வாகத்திலையோ அம்மா இதை எப்படி செய்யணும், நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். அப்புறம் பாருங்கள் அவங்க கோபம் பனிக்கட்டி

அடுத்ததா பெண்களே நாத்தனார் அப்புறம் கொழுந்தனார். இவங்கள மாமனார் வீட்டு ஆட்களாக பார்க்காம உங்கள் சொந்த அக்கா தங்கை தம்பியாக நினைங்க. அவங்களோட சேர்ந்து அவுட்டிங் போகிறது, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது சஜஷன் கேட்குறது, ஒன்றா சேர்ந்து படம் பார்க்குறதுன்னு ஃப்ரெண்ட்லியாக பழகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக மாறிடுவாங்க. அடுத்ததா உங்களுடைய பெஸ்ட் பார்ட்னர். புது இடத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் அவர் தான். அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேசுங்க. அதே சமயம் அவரோட குடும்பத்தை பற்றி அவர்கிட்ட குறை சொல்கிறத தவிர்த்திடுங்க. அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற புரிதலை இன்னும் அதிகமாக்கும். புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் என்னோட வீடு, இவங்களும் என்னோட சொந்தங்கள்னு மனசார நினச்சி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், அந்த வீடே ஒரு நந்தவனமாக மாறிடும்.

0: நேர்களே, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் அப்பா அம்மா இரண்டு பேருமே வேலைக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கூட்டு குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருக்கும்போது குழந்தைகள் வெறும் மொபைல் ஃபோனை பார்த்து வளரமாட்டாங்க. நிலாச்சோறு சாப்பிட்டு பஞ்சதந்திர கதைகள் கேட்டு ஒழுக்கத்தோடவும் அன்போடவும் வளருவாங்க. அதுதான் ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு தர சிறந்த கிஃப்ட்.
1: எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

நேர்களே, இத்துடன் மகளிர் உலகம் நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை, உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்ற சிந்தனை வரிகளுடன் தங்களிடமிருந்து விடை பெறுவது என்றும் உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேர்களே.